0: எட்டு நாலு எட்டு கிடுக்காவாஷின்னவி
1: தசீகி தன்னையுத்து ஜராங்க பக்கி கோம வாலி தராங்கே
2: ஜின்னே மீ தசீ ஹே அசீ தன்னி உத்தே ஜராங்கே ஒன்னி நீ பக்கி சிக்க கோம வாலி தராங்கே
1: பலா சிர பாத்து வாலா தந்தா ரூஸ் நேஹா பலா சிர பாத்து வாலா தந்தா ரூஸ் நேஹா ஜேடா குரு நானக் நே பூட்டா லாயா
2: மன்னனா ஹே அசா கர்த்தார் தா பன்வே குரானே முக்கோ ஃபர்மாயா ஏ பானா மன்னனா ஹே அசா கர்த்தார் தா பன்வே குரானே முக்கோ ஃபர்மாயா.